விஜய மீசகுன்னே எபா மீஹுங்கே குரிம் ஃபைல்லிபுனு மீஹுங்கே தெரிங் எபா மீஹுங்கே தீனகி புரஸ்ஸாரை கம்கையாய் குளிவரை கம்கா ஹதாகங் உளுனு மீஹுன்னாய் காஃபிரும் ஐ எஹி தெனிங் கம்கா நுஹதாஷே அதித் எபா மீஹுன்னி மூமினும் கம்கா வானம அல்லாஹ் தக்வா வெருவாஷே.

இவரும் ஃபாஃபர் பஸ்த புனுமாய் ஹரா முதா கெம் யஹூதீங்க அழுவரின்னாய் அல்மவரிங் இவரென்ன மனா குரானே நம கும்ஃபதஹையே.

விஜமீசகுன்னே ஹமகஷ்வரம் ரா ஆய் ஜுவா குழுமாய் அழுக்கங்குரங் ஹதாஃபா ஹுன்ன புதுதகாய் நசைவு ஹுரிகு பலங் கெங்குளே துண்டி தண்டி தகக்கி ஷைத்தோனாக அமல் தகு தெரிவா முடுதார் தகிச்சு ஃபஹெத்ய பேமீஹும் எகந்தகா துர்வி கன்னாஷ் ஐ எபேமீஹும் தின்னவா நசைவ் லுமட்டகே.

ரிசாலத் இவ்வெவும் மெனுவி ரசூலாக மச்ச கண்ணுவே அதித்யபேமீஹும் ஃபாளகுரா கந்தகாய் வங்ஹனா குரா கந்த அல்லாஹு தினவடிகம் வெத்தே.

ரிசாலத் இவ்வெவும் மெனுவி ரசூலாக மச்ச கண்ணுவே அதித்யபேமீஹும் ஃபாலகுரா கந்தகாய் வங்ஹனா குரா கந்த அவ்வாஹு தினவடிகம் வெத்தே.